0: மெல்பர்னில் விசன ஸ்ரீலாங்கிய பிரஜாவுதிசா ரசபர சார சங்கிரஹய சமக முசுவன குவான் விதுலி பிரவேசிய ஃப்ரீ ட்ரிபிள் இசட் ஒபவ மெசே ஆமந்திரணே கராய் சக்கலவித கலா நிமேவும் சா ரட்டவட்ட பசுகொட்ட லோவட்ட தத்துவித்திது சமகின் சேம இருதாவகம உதேசன அட்டே கணிசமட்ட இரிதா சங்கிரஹயின் ஒபவ முனகசென்னட்ட அப்பட்ட அவசரம்
1: ආරම්භක ගීත ලෙස තෝරාගත් මෙව දේශාභිමානී ගීතය විශාරද නීලා වික්‍රමසිංහ සමග විශාරද ටී.එම්. ජයරත්නගේ ගායනය.